0: SBS, a world of difference. You're with SBS Tamil on mobile, online and on radio.
1: இது SBS தமிழ். மொபைல், இணையம், வானொலி வழியாக நீங்கள் இணைந்து கொண்டுள்ளீர்கள்.
2: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மே மாதம் 25 திகதி, வைகாசி திங்கள், 11 நாள் திங்கட்கிழமை. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் ரேணுகா துரைசிங்கம். எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பாகும் இந்த நிலத்தின் பாரம்பரிய உரிமையாளர்களான கோமரர்கள் மக்களுக்கும், நீங்கள் வாழும் அந்த நிலத்தின் பாரம்பரிய உரிமையாளர்களான பூர்வீக குடிமக்கள் மற்றும் டாரஸ் ஸ்ட்ரெய்ட் தீவு மக்களுக்கும் நாம் சிரம் தாழ்த்தி அவர்களை வணங்குகிறோம். அவர்களின் கடந்த கால மற்றும் நிகழ்கால பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறோம். நேர்களே, நமது நிகழ்ச்சி மதியம் 12 மணிக்கு நேரலையாகவும் 8 மணிக்கு மறு ஒலிபரப்பாகவும் ஒலிக்கிறது. இனி இன்றைய ஒலிபரப்பில் இடம்பெறும் முக்கிய அம்சம் என்னவென்று முதலில் பார்ப்போம்.
3: ஆஸ்திரேலியாவில் முருங்க மரம் முழுமையாக தடை செய்யப்படவில்லை. ஆனால் முருங்கையில முருங்கக்காய், எண்ணெய் போன்றவற்றை மனிதர்கள் உணவாக விற்பனை செய்வதற்கு தற்போது கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது.
2: ஆஸ்திரேலியாவில் முருங்கைக்காய், முருங்கை இலை, முருங்கை விதை எண்ணெய் ஆகியவற்றை மனித உணவாக விற்பதற்கு கட்டுப்பாடு வந்துள்ளது. இது குறித்த தகவல்கள் மற்றும் மர்மங்கள் ஒரு தொடர்கதை எனும் தொடரில் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் இருந்து புறப்பட்ட MH370 விமானம் சீனாவின் பீஜிங்கை சென்றடையவில்லை. அது மாயமாக மறைந்ததாக அறிவிக்கப்பட்டது. இந்த சம்பவம் குறித்த பின்னணியை அறிந்து கொள்ள உள்ளோம். அது மட்டுமல்ல, செய்தியின் பின்னணியும் காத்திருக்கிறது. இனி செய்திகளுக்கு செல்வோம்.

0: எஸ்பிஎஸ் தமிழ் ஒளிபரப்பு வழங்கும் செய்திகள். வாசிப்பவர் சரண்யா பாலகிருஷ்ணன். பிரிஸ்பெயினின் வடபகுதியான நராங்பாவில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை குடும்ப வன்முறை என்ற புகாரின் அடிப்படையில் அங்கு விசாரிக்கச் சென்ற காவல்துறையினரை ஆயுதம் ஏந்திய நபர் ஒருவர் துப்பாக்கி முனையில் காவல்துறை அதிகாரிகளை மிரட்டியுள்ளார். அதைத் தொடர்ந்து காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் அந்த நபர் உயிரிழந்துள்ளார்.
1: Persons who were at the residence are directly

0: related to him through privacy and also the ongoing investigation concerns. I won't be releasing any details about that, but I can say that they are being supported and we'll continue to ongoing support with those people.
1: ஃபார் நார்த் குயின்ஸ்லாண்ட் பகுதியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட சுறாத்தாக்குதலில் 39 வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் என குயின்ஸ்லாண்ட் காவல்துறை தெரிவித்துள்ளது. கெனடி ஷால் பகுதியில் தாக்குதலுக்குள்ளான அவர் ஹால் ரிவர் ஹெட்ஸ் அருகே நீரிலிருந்து மீட்கப்பட்டுள்ளார். அவசர மருத்துவ உதவி வழங்கப்பட்ட போதிலும் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்துள்ளார். பாகிஸ்தானில் தென்மேற்கு பகுதியில் ரயில் பாதை அருகே இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் குறைந்தது 19 பேர் உயிரிழந்ததுடன் 70 அதிகமானோர் காயமடைந்துள்ளனர். சம்பவத்தின் போது ஏற்பட்ட பதற்றமான நிலையை பயணிகளும் நேரில் கண்ட சாட்சிகளும்
2: விவரித்துள்ளனர். Vehicles parked here were also affected and around 50 to 60 of them were burned. This building was also badly damaged. Many homes were destroyed because of the explosion.
1: இந்த தாக்குதலை பலோக் லிபரேஷன் ஆர்மி எனும் பிரிவினைவாத அமைப்பு நடத்தியதாக உரிமை கோரியுள்ளது. இளம் தலைமுறையினரை குறிவைத்து வரும் கிரிப்டோ கரன்சி போலி முதலீடு ஆலோசனைக் குழுக்கள் குறித்து ஆசிக் தலைவர் ஆலன் கிரிக்லன் எச்சரித்துள்ளார். மோசடிக்காரர்கள் பிரபல நபர்களைப் போல நடித்து போலியான வர்த்தக தலங்களில் போலியான லாப விவரங்கள் காட்டி முதலீடு செய்யுமாறு தூண்டுவதாகவும், முதலீடு செய்யப்பட்ட பணத்தை திரும்பப் பெற முயன்றபோது கூடுதல் கட்டணங்கள் கோரப்படுவதுடன் பணம் செலுத்திய பிறகு அதை மீட்பதும் மிகவும் கடினமாகிறது என்பதை அவர் தெரிவித்துள்ளார். குயின்ஸ்லாண்ட் இப்ஸ்விச் ரேஸ்வியூ பகுதியில் இடம்பெற்ற குடும்ப வன்முறை சம்பவத்தில் 15 வயது சிறுவனும் 40 வயது பெண்ணும் கத்தியால் குத்தப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட சிறுவன் குயின்ஸ்லாண்ட் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தமிழகத்தில் கோவை மாவட்டத்தில் சூலூர் என்ற பகுதியில் 10 வயது சிறுமி பாலியல் துன்புறுத்தலில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டதைத் தொடர்ந்து குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு ஏற்படும் இத்தகைய கொடூரமான குற்றங்களை செய்வோருக்கு சட்டத்தின் கீழ் கடுமையான தண்டனை பெற்றுத்தர தமிழக அரசு உறுதியுடன் செயல்படும் என்று தமிழக முதல்வர் விஜய் அறிவித்துள்ளார். இத்துடன் எஸ்பிஎஸ் தமிழ் ஒளிபரப்பு வழங்கும் செய்திகள் நிறைவு பெறுகிறது.
3: நேர்களே, இது எஸ்பிஎஸ் தமிழ். நமது மொழியில் எமது ஆஸ்திரேலியா. இன்றைய நிகழ்ச்சியில் செய்தியின் பின்னணி இடம்பெற உள்ளது. அத்துடன் ஆஸ்திரேலியாவில் முருங்கைக்காய், முருங்கை இலை, முருங்கை விதை எண்ணெய் ஆகியவற்றை மனித உணவாக விற்பதற்கு கட்டுப்பாடு வந்துள்ளது, இது குறித்த தகவல்கள் மற்றும் மர்மங்கள் ஒரு தொடர்கதை எனும் தொடரில் மலேசிய தலைநகர் குவாலாலம்பூரிலிருந்து புறப்பட்ட MH370 விமானம் மாயமாக மறைந்ததாக அறிவிக்கப்பட்டமை நாம் அறிந்த செய்தி. இந்த சம்பவத்தின் பின்னணி தொடர்பில் அறிந்து கொள்ள உள்ளோம்.
4: கோலாலம்பூரிலிருந்து 239 பேருடன் புறப்பட்ட MH370 மாயமாக மறைந்துள்ளது என்று அறிவிக்கப்பட்டது. காணாமல் போன விமானங்களின் வரலாற்றில் மிகவும் பிரபலமான விமானம் என்ற பெயரை பெற்றது MH370.
3: தொடர்வது செய்தியின் பின்னணி. நேர்காணல் ஒன்றில் லிபரல் கட்சி செனட்டர் ஜசிண்டா நம்பிஜிம்பா பிரைஸ் குடிவரவு குறித்து தெரிவித்த கருத்தை தொடர்ந்து குடிவரவு தொடர்பான அரசியல் விவாதம் மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. இது குறித்த செய்தியின் பின்னணியை எடுத்து வருகிறார் செல்வி இன்பசேகரன்.
5: ஆஸ்திரேலியாவில் குடிவரவு தொடர்பான அரசியல் விவாதம் மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் ஆஸ்திரேலியாவுக்குள் வருவதை நிறுத்த வேண்டும் என்ற கருத்தை தான் ஏற்றுக்கொண்டதாக கூறப்பட்ட குற்றச்சாட்டுக்களை லிபரல் கட்சியின் செனட்டர் ஜெசிண்டா நம்பிஜிம்பா பிரைஸ் கடுமையாக மறுத்துள்ளார். இந்த விவாதம் அவர் பங்கேற்ற ஒரு சர்ச்சைக்குரிய பாட்காஸ்ட் நிகழ்ச்சிக்கு பிறகு அரசியல் மற்றும் சமூக வட்டாரங்களில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பாட்காஸ்ட் சர்ச்சையின் பின்னணி என்ன? இந்த சர்ச்சை உருவாக காரணமானது டூ வேர்ல்ட்ஸ் கொலைட் என்ற பாட்காஸ்ட் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் செனட்டர் ஜெசிண்டா நம்பிஜிம்பா பிரைஸ் கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியை முன்னாள் இராணுவ வீரரும் கன்சர்வேட்டிவ் கருத்தாளருமான

0: சாம் பாம்ஃபோர்ட் நடத்துகிறார். அந்த உரையாடலின் போது ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியர்களுக்கே என்ற கருத்தை பாம்ஃபோர்ட் முன்வைத்து, இந்தியா, சீனா, ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து வரும் பெருமளவு குடியேற்றம் நாட்டின் அடையாளத்தை மாற்றிவிடும் என தெரிவித்தார். இதனை நாம் நிறுத்த வேண்டும் என்று அவர் கூறியபோது, அதற்கு பதிலாக செனட்டர் பிரைஸ் தலையசைத்து ஒப்புதல் சத்தம் எழுப்பியதாக காணொலியில் காணப்பட்டது. பின்னர் பாம்ஃபோர்ட், நான் நிறைய விடயங்களை கூறினேன் என கூறி பிரைஸின் கருத்தை கேட்டபோது அவர் ஆம், முற்றிலும் ஒத்துக்கொள்கிறேன் என்று பதிலளித்தார். இதுவே அவர் பாம்ஃபோர்டின் அனைத்து கருத்துகளையும் ஆதரித்ததாக பொருள் கொள்ளப்பட்டு சர்ச்சை வெடித்தது.
1: Australia is for Australians. We can't keep flooding us with hundreds of thousands of Indians, Chinese, Africans, Middle Easterns and Gazans for that matter for the refugee status.
2: I totally agree. I mean, if people want to come to Australia and become Australians, they have to adopt our values. Full stop.
0: இந்த விவகாரம் சமூக ஊடகங்களிலும் அரசியல் மேடைகளிலும் பரவலாக பேசப்பட்டதை தொடர்ந்து செனட்டர் ஜெசிண்டா நம்பி ஜிம்பா பிரைஸ் விளக்க அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அதில் நான் பதிலளித்த கேள்வி சுமார் 700 சொற்களுக்கு மேல் கொண்டது. அது பல விடயங்களை உள்ளடக்கியது. அதனை கூறிய பிறகு, இது நிறைய தகவல்கள் என்று அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் கூறினார். அதற்கே நான் ஒப்புதல் தெரிவித்தேன். அவர் கூறிய ஒவ்வொரு கருத்தையும் நான் ஆதரித்தேன் என்று பொருள் கொள்ளக்கூடாது என்று தெரிவித்தார். மேலும், என் கருத்துகள் எந்த விதத்திலும் இனம், மதம் அல்லது இனப்பிரிவினை அடிப்படையிலான பாகுபாட்டை ஆதரிப்பவை அல்ல என்றும் அவர் வலியுறுத்தினார். இது இனவாதம் பற்றியல்ல, இது ஒரு நாடாக நாம் ஏற்றுக்கொள்ளும் மதிப்புகள் பற்றியது என்பதே தனது நிலைப்பாடு எனவும் செனட்டர் பிரைஸ் கூறினார். இந்த பாட்காஸ்ட் உரையாடலுக்கு லேபர் கட்சியின் பல தலைவர்கள் கடும் எதிர்வினை தெரிவித்தனர். குறிப்பாக பல்லின கலாச்சார அமைச்சர் ஆன் அலி சமூக ஊடகம் ஒன்றில் வெளியிட்ட பதிவில், லிபரல் கட்சி தொடர்ந்து குடியேற்ற மக்களின் இருப்பையும் நாட்டுக்கான பங்களிப்பையும் கேள்விக்குள்ளாக்கி அவர்களை கீழே தள்ளும் அரசியலை நடத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று விமர்சித்தார். இத்தகைய கருத்துகள் ஆஸ்திரேலியாவின் பல்லின கலாச்சார சமூக ஒற்றுமையை பாதிக்கும் அபாயம் உள்ளதாகவும் அவர் மேலும் எச்சரித்தார்.
3: In 1996, Pauline Hanson gave her maiden speech where she claimed that we were being swamped. And today, we have a senior Liberal using that same language. Make no mistake, this is not a debate about migration setting.
0: இந்த விவகாரம் செனட்டர் பிரைஸுக்கு புதிதான ஒன்றல்ல. கடந்த ஆண்டு ஏபிசி நேர்காணல் ஒன்றில், லேபர் அரசு இந்தியர்களின் குடியேற்றத்தை அதிகரித்து தேர்தலில் வாக்குகளை பெற முயல்கிறது என்று அவர் கூறியதாக வெளியான தகவல் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து அப்போது எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த சூசன் லீ ஷேடோ கேபினட் நிழல் அமைச்சரவையிலிருந்து அவரை நீக்கியிருந்தார். ஆனால் இந்த ஆண்டு ஆங்கஸ் டெய்லர் எதிர்க்கட்சித் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு பிரைஸ் மீண்டும் லிபரல் கட்சியின் அமைச்சரவையில் இடம்பெற்றார். இந்நிலையில் இப்புதிய சர்ச்சை டெய்லருக்கு அரசியல் அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் என கூறப்படுகிறது.
4: She's put out a clarifying statement. She made it very clear that she agrees with the party position and my position, which is that we shouldn't discriminate in immigration based on race or ethnicity or religion, but we should based on values. People who come to this country should share our core values.
0: இந்த விவாதம் லிபரல் நேஷனல் கோலிஷன் கூட்டணிக்குள் குடியேற்றம் தொடர்பான கருத்து வேறுபாடுகளை மீண்டும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளது. ஆங்கஸ் டெய்லர் தனது பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை பதில் உரையில் தற்போதைய குடிவரவு திட்டத்தை கடுமையாக விமர்சித்து, வீடமைப்பு, மருத்துவம், போக்குவரத்து போன்ற அடிப்படை வசதிகளுடன் இணைத்து குடியேற்றம் எண்ணிக்கையை குறைப்போம் என்று உறுதியளித்தார். அவர் இதனை மாஸ் மைக்ரேஷன் என்று குறிப்பிட்டார். ஆனால் இந்த வார்த்தைக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்துள்ள தெற்கு ஆஸ்திரேலிய லிபரல் செனட்டர் ஆண்ட்ரூ மெக்லாக்லன், மாஸ் மைக்ரேஷன் என்ற சொல் சமூகத்தில் பயமும் பதற்றமும் உருவாக்கும் என கூறி, அது லிபரல் கட்சியின் வழி அல்ல என்று தெரிவித்தார். லிபரல் கட்சி என்பது தனிநபர் நலன், கருணை மற்றும் பணிவு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட மைய வலது அரசியல் இயக்கம் எனவும் அவர் நினைவூட்டினார்.
5: I'm concerned that we are potentially creating two tiers of taxpayers who are both contributing to the community wealth. I think that this journey needs reflection, and we may end up in a place where we are not encouraging the best and brightest in the world to come here, which is what we want.
0: இந்த சர்ச்சை ஆஸ்திரேலிய அரசியலில் குடியேற்றம் என்பது எவ்வளவு உணர்வுபூர்வமான அரசியல் ரீதியாக

0: ஆபத்தான விடயம் என்பதை மீண்டும் நிரூபித்துள்ளதாக கூறப்படுகிறது. ஒருபுறம் பொருளாதாரம், வேலைவாய்ப்பு மற்றும் அடிப்படை வசதிகளின் மீது குடியேற்றத்தின் தாக்கம் குறித்து கவலைகள் முன்வைக்கப்படுகின்றன. மறுபுறம் பல்லின கலாச்சாரம், சமத்துவம் மற்றும் சமூக ஒற்றுமை ஆகியவற்றை பாதுகாக்க வேண்டும் என்ற வாதங்கள் வலுவாக உள்ளன. செனட்டர் ஜெசிண்டா நம்பி ஜிம்பா பிரைஸ் கூறுவது போல, இது இனத்தை பற்றியது அல்ல என்றாலும் அவர் பேசிய மேடை, உரையாடலின் சூழல் மற்றும் அவர் முன்பு கூறிய கருத்துகள் ஆகியவை அவரது விளக்கத்தை பலருக்கு ஏற்றுக்கொள்ள கடினமாக்கியுள்ளது. இந்த விவாதம் விரைவில் முடிவுக்கு வரும் வாய்ப்பில்லை என தெரிவிக்கப்படுகிறது. வரும் ஃபெடரல் தேர்தலை முன்னிட்டு குடிவரவு, வீடமைப்பு மற்றும் தேசிய அடையாளம் போன்ற விடயங்கள் முக்கிய அரசியல் ஆயுதங்களாக மாறும் என்பது உறுதி. செனட்டர் ஜெசிண்டா நம்பி ஜிம்பா பிரைஸ் விவகாரம் அந்த போர்க்களத்தில் ஒரு முக்கிய அத்தியாயமாக பார்க்கப்படுகிறது. இறுதியாக, இந்த சர்ச்சை ஆஸ்திரேலிய சமூகத்திற்கு எழுப்பும் கேள்வி ஒன்றுதான். ஒரு நவீன பல்லின கலாச்சார நாடாக பாதுகாப்பு, மதிப்புகள் மற்றும் அனைவரையும் உள்ளடக்கும் சமத்துவம் ஆகியவற்றுக்கிடையே சமநிலையை எவ்வாறு ஏற்படுத்தப் போகிறோம்? இந்த கேள்விக்கான பதில்தான் எதிர்கால ஆஸ்திரேலிய அரசியலின் திசையை தீர்மானிக்கப் போவதாக நம்பப்படுகிறது.
1: ஆஸ்திரேலிய செய்தியொன்றின் பின்னணி கேட்டோம். விளம்பர இடைவேளையின் பின்னர் இந்திய செய்தியின் பின்னணி தொடரும்.
2: விருது பெற்ற ஆவணப்படங்கள், நாடகம், சர்வதேச விளையாட்டு என்று பல நிகழ்ச்சிகள் உங்களை மகிழ்விக்கவும் அறிவூட்டவும் SBS A World of Difference சேனல் 30 SBS மற்றும் சேனல் 31 SBS Voiceland.
3: புதிதாக நாட்டில் குடியேறுகின்றவர்களுக்கு வீடு, உடல்நலம், வேலைவாய்ப்பு என்று பல தகவலுக்கு ஆஸ்திரேலியா எக்ஸ்பிளைன்ட் நிகழ்ச்சி உதவுகிறது. செல்லுங்கள் sbs.com.au/australiaexplained.
4: SBS South Asian brings you closer to South Asia. News in 10 languages, the SBS Spice podcast and the hottest tracks on SBS South Asian Radio. There is so much to explore. Check it out now on the SBS Audio app or website.
3: எங்கள் நிகழ்ச்சிகளையும் போட்காஸ்டுகளையும் உங்கள் மொபைலில் SBS ஆடியோ ஆப் வழி கேட்பதே சிறந்த வழியாகும். ஆப் ஸ்டோர் அல்லது கூகுள் பிளேயில் இருந்து SBS ஆடியோ ஆப்பை இலவசமாக தரவிறக்கம் செய்யுங்கள்.
5: SBS Audio.
6: உங்கள் மன உணர்வோடு பொருந்த பிளேயை அழுத்துங்கள்.
7: SBS Chill.
8: SBS Pop Asia. Non-stop Asian Pop.
9: Can you describe that feeling for people who haven't experienced it?
10: SBS Hindi உப்லப்த் கர்வாதா ஹே.
6: 60-க்கும் மேற்பட்ட மொழிகளில் செய்தி. உங்கள் மன உணர்வை பிரதிபலிக்கும் இசை. உங்களை அப்படியே கட்டி போடும் பாட்காஸ்ட். நீங்கள் கண்டுபிடிக்க காத்திருக்கிறது. SBS Audio ஆப்பை தரவிறக்கம் செய்யுங்கள்.
8: sbs.com.au/audio.
1: செய்தியின் பின்னணி தொடர்கிறது. இணையத்தில் வைரலாகும் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி. கோவையில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கொலை. தமிழக அரசியலில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வரும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசாவின் சர்ச்சை பதிவு, இவை உள்ளிட்ட செய்திகளோடு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சிக்காக இணைகிறார் நமது தமிழக செய்தியாளர் ராஜ்.
11: இந்தியாவில் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி என்ற மீம் கட்சி ஒன்று சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருது. இந்தியாவில் பரபரப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி உருவான சில நாட்களில் அதை பின்தொடர்வோரின் எண்ணிக்கை 1 கோடியை தாண்டியதும் நோக்கத்தக்கது. இந்த செய்தியின் பின்னணி என்னவென்றால், கடந்த மே மாதம் 15 தேதி இந்திய உச்சநீதிமன்றத்தில் நடந்த ஒரு வழக்கின் விசாரணையின் போது இந்திய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சூரியகாந்த் சில வேலையற்ற இளைஞர்கள் கரப்பான் பூச்சிகளைப் போலவும் ஒட்டுண்ணிகளைப் போலவும் உள்ளனர் என்று கூறியதாக தகவல் பரவியது. உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியின் கருத்து வேலையில்லா இளைஞர்களை விமர்சிக்கும் வகையில் உள்ளதாக பலரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இது தொடர்பாக சமூக வலைத்தளங்களிலும் விவாதங்கள் நடைபெற்றன. இந்த விமர்சனங்களுக்கு பதிலளித்த தலைமை நீதிபதி சூரியகாந்த் தான் தெரிவித்த கருத்துக்களை ஊடகங்களின் ஒரு பிரிவினர் தவறாக சித்தரித்ததாக வேதனை தெரிவித்தார். போலி பட்டங்களை பயன்படுத்தி

சக்தி வழக்கறிஞர் போன்ற உன்னதமான தொழில்களுக்குள் நுழைபவர்களைத்தான் அப்படி தெரிவித்ததாக நீதிபதி விளக்கமளித்தார். இது போன்ற சூழ்நிலையில் இணையதளத்தில் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி என்ற கட்சி திடீரென்று உருவானது. நீதிபதியின் கருத்தும் சமூக வலைத்தளங்களில் நடந்த விவாதங்களே கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி என்ற சமூக வலைத்தள பக்கம் உருவானதற்கு காரணமாக பார்க்கப்பட்டது. அமெரிக்காவின் போஸ்டன் பல்கலைக்கழகத்தில் பயிலும் இந்திய மாணவர் அபிஜித் தீப்கே இந்த பக்கத்தை உருவாக்கினார். காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ற பெயரில் இன்ஸ்டாகிராமில் இந்த கட்சியை தொடங்கினார் அபிஜித் தீப்கே. தலைமை நீதிபதியின் கருத்து தம்மை கோபப்படுத்தியதால் கரப்பான் பூச்சி பெயரில் கட்சியை உருவாக்கியதாக தெரிவித்தார் அபிஜித் தீப்கே. இது மட்டுமல்லாமல் காக்ரோச் ஜனதா பார்ட்டி பெயரில் பல சமூக வலைத்தள பக்கங்களில் புதிய கணக்குகள் தொடங்கப்பட்டன. நாங்கள் ஊழலுக்கு எதிரானவர்கள் என்றும் எங்களை அழிப்பது கடினம், நாங்கள் கரப்பான் பூச்சிகள் போன்ற வசனங்கள் அந்த சமூக வலைத்தள பக்கங்களில் இடம்பெற்றுள்ளன. அரசியல் கட்சியாக இல்லாமல் மீம் கட்சியாக உருவான இந்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி தொடங்கிய 5 நாட்களிலேயே இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சுமார் 1 கோடிக்கும் அதிகமானோர் அதை பின்தொடர்ந்ததும் நோக்கத்தக்கது. ஆளும் கட்சியான பாரதிய ஜனதா கட்சி மற்றும் எதிர்க்கட்சியான காங்கிரஸ் ஆகியோரின் அதிகாரப்பூர்வ சமூக வலைத்தள பக்கங்களை விட அதிக ஃபாலோயர்ஸ்களை கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி பெற்றதும் குறிப்பிடத்தக்கது. இது போன்ற சூழ்நிலையில் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி சமூக வலைத்தள பக்கங்களை இந்திய அரசு முடக்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து காக்ரோச்சஸ் பேக் என்ற பெயரில் புதிய வலைத்தள பக்கங்கள் உருவாக்கப்பட்டு சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் சமூக வலைத்தள கணக்குகள் அனைத்தும் முடக்கப்பட்டுள்ளதால் எங்களை பார்த்து இந்திய அரசு அஞ்சுவதாக அபிஜித் தீப்கே தெரிவித்துள்ளார். படித்த மற்றும் வேலையற்ற இளைஞர்களின் கோபத்தை வெளிப்படுத்தும் விதமாக காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் சமூக வலைத்தள பக்கங்கள் அமைந்துள்ளதாக அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். கோவை அருகே சூலூரில் 10 வயது சிறுமி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இது போன்ற சம்பவங்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கும் அராஜக செயல்களில் ஈடுபடுவோருக்கு கடுமையான தண்டனை தரப்படும் என்று தமிழக முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். இந்த செய்தியின் பின்னணி என்னவென்றால், கோவை மாவட்டம் சூலூர் அடுத்த பல்லப்பாளையம் என்ற கிராமத்தில் வசித்த ஒரு தம்பதிக்கு 10 வயது மகளும் 5 வயது மகனும் இருந்தனர். பள்ளி விடுமுறை என்பதால் சிறுமி வீட்டில் தனியாக இருந்தார். கடந்த மே மாதம் 21ஆம் தேதி அன்று மாலை வீட்டிற்கு முன் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி திடீரென்று மாயமானார். பெற்றோர் மற்றும் உறவினர்கள் இரவு முழுவதும் தேடியும் அந்த சிறுமி கிடைக்கவில்லை. இதைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு 200க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் ஆய்வு செய்யப்பட்டன. ஆய்வின் போது அந்த சிறுமியை ஒருவர் அழைத்து செல்வது கேமராவில் பதிவாகியிருந்தது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். சிறுமி குடியிருக்கும் பக்கத்து வீட்டில் வசிக்கும் கார்த்திக் என்பவர் சிறுமியை கடத்தியது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட காவல்துறையினர் கார்த்திக்கை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட கார்த்தி அளித்த வாக்குமூலத்தில் பாரதிபுரத்தை சேர்ந்த மோகன் மற்றும் அவரும் சேர்ந்து சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்ததாக தெரிவித்தார். தலைமறைவாக இருந்த மோகனையும் காவல்துறையினர் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து கண்ணம்பாளையம் குளக்கரை வடக்கு பகுதியில் உள்ள தென்னந்தோப்பில் கொடூரமாக சிதைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்த சிறுமியின் சடலத்தை காவல்துறையினர் மீட்டனர். கைது செய்யப்பட்ட 2 குற்றவாளிகளும் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். குற்றவாளிகளை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கூறி சூலூர் திருச்சி சாலையில் அமர்ந்து 500க்கும் மேற்பட்டோர் மறியலில் ஈடுபட்டதும் குறிப்பிடத்தக்கது. சிறுமியை கொலை செய்த குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை பெற்றுத்தர தமிழக அரசு உறுதியுடன் செயல்படும் என்று தமிழக முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கும் இத்தகைய அராஜக செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டத்தின் கீழ் கடுமையான தண்டனை பெற்றுத்தர தமிழக அரசு உறுதியுடன் செயல்படும் என்று

0: Hits from Home.
1: Why do people want to be at work? To feel heard, appreciated, part of something, and to know there's a career path for everyone. Inclusive workplaces are linked to increased innovation, productivity, and employee satisfaction. Make your organisation a place where people want to be. For inclusion and diversity training, visit inclusion-program.com.au.
2: அமைச்சரவையில் பங்கேற்றுள்ளன. தேர்தல் தோல்விக்கு பிறகு திமுக கூட்டணியிலிருந்து இந்த கட்சிகள் வெளியேறியுள்ளது திமுக தலைவர்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக பார்க்கப்படுகிறது. தாவேக்கா அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் IUML கட்சிகள் இடம்பெற்றது குறித்து திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஆர் ராசா தனது எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் சர்ச்சையான ஒரு கருத்தை பதிவிட்டார். முன்னேற தரப்பட்ட ஏனியும் மூட சாதியை நொறுக்க வேண்டிய சிறுத்தையும் வெறும் விசில் சட்டத்திற்கு முட்டு கொடுக்குமென்றால் பூ முடித்தவனை புறந்தள்ளி புணர்ச்சிக்கு வேடம் தேடுவதில் தவறில்லை என்று ராசா பதிவிட்டிருந்தார். ராசாவின் பதிவு விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக் கட்சி மற்றும் பெண்களை இழிவுபடுத்துவதாக பல்வேறு தரப்பினர் கடுமையான கண்டனங்களை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து அந்த பதிவை ஆர் ராசா நீக்கினார். மேலும் ராசாவின் பதிவுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்கள் கடுமையான கண்டனங்களை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து தங்களது அரசியல் முடிவை தீர்மானிக்கும் உரிமை எந்த கட்சிக்கும் உண்டு என்றும் திமுகவினர் இந்த நேரத்தில் யாரையும் புண்படுத்தும்படி கடுஞ்சொற்களை பேச வேண்டாம் என்று திமுக தலைவர் முக ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். இது SBS வானொலியின் தமிழ் ஒலிபரப்பின் தமிழக செய்தியாளர் ராஜ்.
3: நேர்களே, இத்துடன் செய்தியின் பின்னணி நிறைவு பெறுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SBS தமிழ். இன்று நிகழ்ச்சியில் ஆஸ்திரேலியாவில் முருங்கைக்காய், முருங்கை இலை, முருங்கை விதை எண்ணெய் ஆகியவற்றை மனித உணவாக விற்பதற்கு கட்டுப்பாடு வந்துள்ளமை குறித்த தகவல்கள் மற்றும் மர்மங்கள் ஒரு தொடர்கதை எனும் தொடரில் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் இருந்து புறப்பட்ட MH370 விமானம் மாயமாக மறைந்தமை குறித்த சம்பவத்தின் பின்னணியையும் அறிந்து கொள்ள உள்ளோம். தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள்.
4: நூற்றுக்கணக்கான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மற்றும் திரைப்படங்கள் எந்த நேரமும் போன், ஸ்மார்ட் டிவி, டேப்லெட் மற்றும் லேப்டாப் என்று எந்த வழியிலும் கண்டுகளிக்க SBS ஆன் டிமாண்ட் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள் அல்லது SBS இணையதளத்திற்கு செல்லுங்கள்.
5: விளையாட்டு பிரியரா நீங்கள்? SBS ஸ்போர்ட் விளையாட்டு ஆர்வலர்களின் நம்பர் ஒன் இடம். சைக்கிள், மோட்டார் விளையாட்டு, உலக தடகளம் மற்றும் பல. செல்லுங்கள் sbs.com.au/sport.
4: இன்சைட் விருதுகளை வென்றிருக்கும் SBS தொலைக்காட்சியின் இன்சைட் நிகழ்ச்சி மற்றவர்கள் தொடுவதற்கு அஞ்சும் விடயங்கள் குறித்து விவாதிக்கிறது. செவ்வாய்க்கிழமைகளில் 8:30 SBS டிவி மற்றும் SBS ஆன் டிமாண்டில்.
6: விருது பெற்ற ஆவணப்படங்கள், நாடகம், சர்வதேச விளையாட்டு என்று பல நிகழ்ச்சிகள் உங்களை மகிழ்விக்கவும் அறிவூட்டவும் SBS A World of Difference. சேனல் 30 SBS மற்றும் சேனல் 31 SBS Voiceland.
7: SBS தமிழை விரும்பி கேட்கின்றீர்கள் தானே? ஏன் நமது உரையாடலை ஃபேஸ்புக்கில் தொடரக்கூடாது? SBS தமிழின் ஃபேஸ்புக் ஒரு லைக் கூடவே உங்கள் எண்ணத்தை பதிவிடுங்களேன்.
8: சர்வதேச ஆவண படங்கள் முதல் காலத்தால் அழிக்க முடியாத திரைப்படங்கள் வரை உலக தரம் வாய்ந்த நாடகங்கள், நகைச்சுவைகள் மற்றும் வேடிக்கை வினோதங்கள் சேனல் 31 SBS வாய்ஸ்லேண்டை பாருங்கள்.
3: நேர்களையே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SBS தமிழ். நமது மொழியில் நமது ஆஸ்திரேலியா. வாழ்க்கையின் நிகழ்வுகள், குற்றச்செயல்கள், அது தொடர்பான வழக்குகள், காணாமல் போன நபர்கள் மற்றும் அது தொடர்பான சூழ்நிலைகள், வினோதமான சம்பவங்கள், விளக்கமில்லாத யார் செய்தார், எப்படி நிகழ்ந்தது என்று இதுவரை அறியப்படாத மரணங்கள், யூகங்கள், தர்க்கத்திற்கு அப்பாற்பட்ட புதிர்கள் என்று தீர்வு அல்லது விளக்கமில்லாமல் உலகில் இன்றும் பல மர்மங்கள் தொடர்கின்றன. அப்படியான விடை காணப்படாத அல்லது தீர்வு காண முடியாத மர்மங்களை இந்த தொடரும் கதைகள் சிலவற்றை நேர்களுக்கு கொண்டு வருவதே மர்மங்கள் ஒரு தொடர்கதை என்ற இந்த தொடர்.

0: தொடரில் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் இருந்து நள்ளிரவு 239 பேருடன் புறப்பட்ட MH370 விமானம் சீனாவின் பீஜிங்கை சென்றடையவில்லை. அது கோலாலம்பூரிலிருந்து மாயமாக மறைந்தது என்று அறிவிக்கப்பட்டது. இந்த சம்பவத்தை முன்வைக்கிறார் இரா சத்யநாதன் அவர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு ரைசல்.
1: வாழ்க்கையின் நிகழ்வுகள், குற்ற செயல்கள், அது தொடர்பான வழக்குகள், காணாமற் போன நபர்கள் மற்றும் அது தொடர்பான சூழ்நிலைகள், வினோதமான சம்பவங்கள், விளக்கமில்லாத யார் செய்தார், எப்படி நிகழ்ந்தது என்று இதுவரை அறியப்படாத மரணங்கள், யூகங்கள், தர்க்கத்திற்கு அப்பாற்பட்ட புதிர்கள் என்று தீர்வு அல்லது விளக்கமில்லாமல் உலகில் இன்றும் பல மர்மங்கள் தொடர்கின்றன. அப்படியான அன்ரிசால்வ் மிஸ்டரிஸ், விடை காணப்படாத அல்லது தீர்வு கிடைக்காத மர்மங்களை நேயர்களுக்கு கொண்டு வருவதே இந்த தொடர்.
2: மர்மங்கள் ஒரு தொடர்கதை, அன்ரிசால்வ்டு மிஸ்டரிஸ்.
1: தொடரை முன்வைக்கிறார் இரா சத்யநாத்.
2: மிஸ்டீரியஸ் டிசப்பியரன்ஸ் ஆஃப் MH370. மாயமாய் மறைந்த MH370 விமானம். மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் இருந்து நள்ளிரவு புறப்பட்ட MH370 விமானம் சீனாவில் பெய்ஜிங்கை சென்றடையவில்லை. பெய்ஜிங் விமான நிலையத்தில் MH370 விமானத்தில் பயணித்தவர்களை அழைத்துச் செல்ல காத்திருந்த உறவினர்கள் பதற்றத்துக்கு உள்ளாகினார்கள். நேரம் செல்ல செல்ல விமான நிலையத்தில் அழுகை சத்தங்கள் ஆக்கிரமிக்க தொடங்கின. எனினும் விமானம் பற்றிய உறுதியான தகவலை அப்போது மலேசிய அரசும் தெரிவிக்கவில்லை, சீன அரசும் தெரிவிக்கவில்லை. தொடர்ந்து MH370 டிலே, தாமதம் என்றே கூறப்பட்டு வந்தது. இறுதியில் விமானத்துறை அதிகாரிகள் ஒரு முடிவுக்கு வந்தார்கள். கோலாலம்பூரில் இருந்து 239 பேருடன் புறப்பட்ட MH370 மாயமாக மறைந்துள்ளது என்று அறிவிக்கப்பட்டது. உலக நாடுகள் அதிர்ச்சி அடைந்தன. இது நடந்தது 2014 March 8. காணாமல் போன விமானங்களின் வரலாற்றில் மிகவும் பிரபலமான விமானம் என்ற பெயரை பெற்றது MH370. MH370க்கு என்ன நடந்தது? தாக்குதலுக்கு உள்ளானதா? பைலட் எரர் என்ற விமானியின் தவறு காரணமாக விபத்து நிகழ்ந்ததா? விமானி தற்கொலை செய்து கொண்டாரா? விமானத்தில் தீப்பற்றியதன் காரணமாக விமானம் வெடித்து சிதறியதா? என்ன நடந்தது? மலேசியாவில் கோலாலம்பூரில் உள்ள விமான நிலையத்திலிருந்து போயிங் 777 வகையைச் சேர்ந்த மலேசியா ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான MH370 விமானம் கடந்த 2014 March 8 புறப்பட்டது. இது கோலாலம்பூர் பெய்ஜிங் இடையே தினமும் பயணிக்கும் விமானமாகும். சரியாக 12:42 இந்த விமானம் புறப்படுவதற்காக கோலாலம்பூரில் உள்ள ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் நீங்கள் டேக் ஆஃப் செய்யலாம் என்று விமானத்துக்கு அனுமதி கொடுக்கிறது. கிளியரன்ஸ் கிடைத்தவுடன் பைலட் நன்றி, குட் நைட் என்று சொல்லிவிட்டு விமானத்தில் பிளாப்புகளை இறக்கி விமானத்தை டேக் ஆஃப் செய்கிறார். விமானத்தின் முதல் கேப்டன் சஹாரி அப்துல் ஷா, துணை கேப்டன் ஃபரீக் அப்துல் அகமது இருவரும் விமானத்தை டேக் ஆஃப் செய்கிறார்கள். அந்த விமானத்தில் 12 கேபின் குரு உறுப்பினர்கள் இருந்தார்கள். அத்தோடு 227 பயணிகள் இருந்தார்கள். விமானம் புறப்பட்டு சரியாக 1 மணி நேரம் கழித்து அது 35,000 உயரத்தை தொட்டு தென்சீனாவின் கடல் பரப்பின் மேலே விமானம் சீறி பாய்ந்து கொண்டிருந்தது. வானிலை நன்றாக இருந்தது. மழை மேகமூட்டம் அறவே இல்லை. மலேசிய வான்பரப்பை கடந்ததால் மலேசிய கட்டுப்பாட்டு அறையிலிருந்து குட் நைட் சொல்லிவிட்டு சைன் ஆஃப் செய்கிறார்கள். அந்த குட் நைட் சொல்லப்பட்டு சரியாக 1:43 கழித்து விமானம் மாயமாக மறைந்தது. மாயமானது என்றால் அந்த விமானம் மலேசியாவின் ரேடாரில் இல்லை. விமானத்தை தொடர்பு கொண்ட போதும் விமானம் எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை. உடனே மலேசிய விமான கட்டுப்பாட்டு அறை அதிகாரிகள் பதறுகிறார்கள். அறை உள்ளே ஒரு பதற்றம் தொற்றிக்கொள்கிறது. எல்லோர் முகத்திலும் ஒரு அச்சம் குடிகொள்கிறது. உடனே வியட்நாம், பேங்காக் உள்ளிட்ட மற்ற வான்வழி கட்டுப்பாட்டு அலுவலகங்களை கோலாலம்பூர் அலுவலக அதிகாரிகள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு விமானம் ரேடாரில் தெரிகிறதா என்று கேட்கிறார்.

அவர்கள் எல்லோரும் சொன்ன ஒரே பதில், எங்கள் ரேடார் ஸ்கிரீனில் MH370 இல்லை என்பதுதான். அந்த விமானம் 4 மணி நேரத்தில் பெய்ஜிங்கில் தரையிறங்க வேண்டும். எப்படியாவது பெய்ஜிங்கில் விமானம் தர இறங்கி விடாதா என்பதே எல்லோரது பிரார்த்தனையும் எதிர்பார்ப்பாகவும் இருந்தது. ஆனால் விமானம் பெய்ஜிங் வான் எல்லைக்கே வரவில்லை. 4 மணி நேரம் கழித்து விமானம் எங்கே இருக்கிறது என்று தெரியாததால் மலேசியா ஏர்லைன்ஸ் இந்த அறிவிப்பை வெளியிட்டது. 227 பயணிகள் மற்றும் ஊழியர்களுடன் சென்ற MH370 விமானத்தை காணவில்லை. அதை தேடுவதற்கான நடவடிக்கையை எடுத்திருக்கிறோம் என்று அதிகாரபூர்வமாக அறிவிப்பு வெளியிடப்பட்டது. முதலில் விமானத்தை தேடும் பணி அது கடைசியாக சிக்னல் கொடுத்த தென்சீன கடல் பகுதி மற்றும் தாய்லாந்து இடையே உள்ள கடல் பகுதியில் தான் தொடங்கியது. ஆனால் அதன் பின் மலேசிய ராணுவம் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தேடுதல் வேட்டை மாற்றப்பட்டது. ராணுவ ரேடார் கதிர்கள் மூலம் டிரான்ஸ்பாண்டர் இல்லாமலேயே விமானத்தை கண்டுபிடிக்க முடியும். அதாவது விமானத்தில் இருந்து வரும் ரிஃப்ளெக்ஷன் மூலமே இதை கண்டுபிடிக்க முடியும். அந்த வகையில் மலேசிய ராணுவம் ரேடாரில் கண்டுபிடித்த தகவலை பகிர்ந்து கொண்டது. அவர்கள் பகிர்ந்த டேட்டாவை பார்த்த மலேசியன் ஏர்லைன்ஸ் அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. அப்போது அவர்கள் சொன்ன வார்த்தை நம்பவே முடியவில்லை என்பதுதான். காரணம், அந்த விமானம் தான் செல்ல வேண்டிய திசையில் செல்லாமல் திடீரென வலது பக்கம் திரும்பி சென்றது டேட்டாவில் தெரிந்தது. பின்னர் திடீரென்று இடது பக்கம் மொத்தமாக திரும்பி யூ-டர்ன் அடித்து மலேசியா நோக்கி சென்று அங்கிருந்து வளைந்து அப்படியே பினாங் தீவு நோக்கி சென்று அதன் பின்பு அந்தமான் கடலை நோக்கி சென்று இந்திய கடல் எல்லைக்கு அருகே வந்து பின்னர் அப்படியே ரேடாரில் இருந்து காணாமல் போயிருந்தது. இதையடுத்து அடுத்த சில நாட்களுக்கு பல நாட்டு ராணுவ கப்பல்கள், தனியார் கப்பல்கள், ராணுவ விமானங்கள் எல்லாம் அந்தமான் கடல், வங்காள விரிகுடா கடல் என்று பல பகுதிகளில் இந்த விமானத்தை தேடியும் விமானத்திற்கான சின்ன அடையாளம் கூட தெரியவில்லை. பொதுவாக விமானங்கள் அனைத்தும் சேட்டிலைட்டுடன் தொடர்பு கொண்டபடியே இருக்கும். இப்படிப்பட்ட செயற்கை கோள்கள் அனைத்திற்கும் கிரவுண்ட் ஸ்டேஷன் இருக்கும். அதில் எல்லா டேட்டாவும் அதாவது தரவுகளும் இருக்கும். அந்த விமானம் தொடர்பு கொண்ட செயற்கை கோளின் கிரவுண்ட் ஸ்டேஷன் ஆஸ்திரேலியாவில் பெர்த்தில் இருக்கிறது. அங்கு அந்த விமானம் சேட்டலைட் வழியாக வேறு யாரிடமும் பேச உள்ளதா என்று சோதித்திருக்கிறார். விமானம் தென்சீன கடல் எல்லை வரை நன்றாகவே பறந்திருக்கிறது. தொடர்ந்து சேட்டலைட்டுடன் தொடர்பில் இருந்த விமானம் அந்தமான் கடலை நோக்கி திரும்பி சென்றதும் தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. MH370 காணாமல் போனதாக கருதப்படும் இடங்கள் என்று 7 இடங்களை சந்தேகித்து அந்த இடங்களில் தேட முடிவு செய்தார்கள். இதில் கடைசி சிக்னல் எங்கிருந்து வந்தது என்ற ஆய்வுகள் செய்து கடைசியில் அந்த விமானம் தென்னிந்தியாவின் கடல் எல்லைக்கு வெளியே விழுந்திருக்கலாம் என்று யூகிக்கப்பட்டது. இந்த பகுதி ஆஸ்திரேலிய கடல் எல்லையின் கீழ். இதனால் இங்கு தேடுதல் வேட்டையை ஆஸ்திரேலியா தொடங்கியது. ஆனால் அங்கு கப்பல்கள் தேடுதல் நடவடிக்கைகளுக்கு செல்வதற்கே 6 நாட்கள் எடுத்தன. அதன் பின்பு அங்கு நடத்திய சோதனையிலும் விமானம் கண்டுபிடிக்கப்படவில்லை. பல்வேறு கடற்கரைகளில் சுற்றி சுற்றி தேடியதில் 30 விதமான சிறிய சிறிய விமான பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. என்ஜினின் பாகங்கள் கூட கண்டுபிடிக்கப்பட்டன. இதில் 18 பாகங்கள் MH370 பாகங்கள் என்று சந்தேகிக்கப்பட்டாலும் அவற்றுள் 3 மட்டுமே MH370 பாகங்கள் என்று உறுதி செய்யப்பட்டன. இந்த சோதனைகள் தேடுதல்கள் எல்லாம் 4 வருடங்கள் தொடர்ந்தன. 2017 மார்ச்சில் விமானத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று கூறி தேடுதல் நடவடிக்கை கைவிடப்பட்டது. நாங்கள் முடிந்தவரை தேடிவிட்டோம், எங்களால் முடியவில்லை, பயணிகளின் குடும்பங்கள் எங்களை மன்னிக்க வேண்டும் என்று மலேசிய ஏர்லைன்ஸ் மன்னிப்பும் கேட்டது. மொத்தம் 1.5 லட்சம் சதுர கிலோமீட்டர் பகுதிக்கு கடலில் இந்த ஆய்வுகள் செய்யப்பட்டன. இந்த சோதனை கைவிடப்பட்டதும் அமெரிக்காவைச் சேர்ந்த ஓஷன் இன்ஃபினிட்டி என்ற தனியார் நிறுவனம் MH370 தேடுதல் நடவடிக்கையை தொடங்கியது. 1 வருடம் தேடிய இவர்களும் கடைசியில் எதுவும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று திரும்பி வந்தார்கள். அப்படியே விமானத்தின் மிகச்சிறிய பாகங்களை ஆங்காங்கே கண்டுபிடித்தாலும் விமானம் எப்படி விழுந்தது, எங்கே விழுந்தது என்பது தெரியவே இல்லை. விமானம் MH370 காணாமல் போனதை தொடர்ந்து இயந்திர கோளாறு முதல் விமானி தற்கொலை வரை பல்வேறு கோட்பாடுகள் தியரிகள் முன்வைக்கப்பட்டன.
வடிவமைக்கப்பட்டன. The aircraft communication addressing and reporting system மற்றும் டிரான்ஸ்பாண்டர் சமிக்ஞைகள் துண்டிக்கப்பட்டதால் ஏதோ ஒரு வகையான விமான கடத்தல் நடந்திருக்கலாம் என்ற ஊகங்கள் தொடர்ந்தன. ஆனால் எந்த ஒரு தனிநபரோ அல்லது குழுவோ விமான கடத்தலுக்கு பொறுப்பேற்கவில்லை. மேலும் கடத்தல்காரர்கள் விமானத்தை தெற்கு இந்திய பெருங்கடலுக்கு ஓட்டிச் சென்றிருக்க வாய்ப்பில்லை என்றும் கருதப்பட்டது. விமானத்துக்கு உள்ளிருந்தே சமிக்ஞைகள் அணைக்கப்பட்டிருக்கலாம் என்பதால் விமானிகள் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்றும் கருதப்பட்டது. இதற்கும் போதிய ஆதாரங்கள் இல்லை. சிதைவுகள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு விமானம் 370 சுட்டு வீழ்த்தப்பட்டதாக சிலர் ஊகித்தார்கள். ஆனால் ஏவுகணை அல்லது பிற எரிகணைகளின் சிதறலுக்கான எந்த ஆதாரமும் கண்டறியப்படவில்லை. இந்த விமானத்தின் தேடுதல் நடவடிக்கைகள் மொத்தமாக கைவிடப்பட்ட நிலையில் 12 வருடங்கள் ஆன பின்பும் இப்போதும் பல கேள்விகளுக்கு பதில் இல்லை. 239 உயிர்களுக்கு என்ன ஆனது என்பதும் தெரியவில்லை. மர்மங்கள் ஒரு தொடர்கதை.

0: இரா சபிநாதன் அவர்கள் முன்வைத்த மர்மங்கள் ஒரு தொடர்கதை தொடரில் இன்றைய தினம் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரிலிருந்து 239 பேருடன் புறப்பட்ட MH370 விமானம் மாயமாக மறைந்தமை குறித்த சம்பவத்தின் பின்னணியை கேட்டோம். நிகழ்ச்சி தயாரிப்பு ரைசல்.
1: Want to enjoy the sights of South Asia whilst you listen to the sounds of SBS South Asian? We've got you. Watch SBS South Asian on SBS On Demand. It's your favorite radio channel in your language with great music from all over South Asia. But now, it's accompanied by stunning drone shots. Think mountain peaks, city streets, beaches and bazaars. It's radio with a view. SBS South Asian, stream it on SBS On Demand.
2: SBS தொலைக்காட்சியில் மற்றும் வானொலியில் என்னவெல்லாம் வர இருக்கின்றன என்பதை அறிந்து கொள்ள sbs.com.au/guide என்ற இணையதளத்திற்கு செல்லவும்.
3: SBS Food உலகின் பல பாகங்களிலிருந்தும் சுவையான உணவு குறித்த செய்திகளையும் செய்முறைகளையும் உங்களுக்கு எடுத்து வருகிறது. SBS Food சேனல் 33 24 மணி நேரமும் கண்டு களியுங்கள்.
4: ஆச்சரியப்பட வைக்கும் நம்மவர்களின் கதைகளை மொபைல் வழி கேளுங்கள். SBS ஆடியோ ஆப்பை தரவிறக்கம் செய்யுங்கள் அல்லது sbs.com.au/tamil எனும் இணையதளம் வழி கேளுங்கள். SBS ஆடியோ ஆப்பை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை கேளுங்கள். SBS ஆடியோ ஆப்பை ஆப் ஸ்டோர் அல்லது கூகுள் பிளேயிலிருந்து இலவசமாக தரவிறக்கம் செய்யுங்கள்.
0: நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SBS தமிழ். நீங்களும் கேளுங்கள், பிறருக்கும் அறிமுகம் செய்யுங்கள். ஆஸ்திரேலியாவில் முருங்கைக்காய், முருங்கை இலை, முருங்கை விதை எண்ணெய் ஆகியவற்றை மனித உணவாக விற்பதற்கு கட்டுப்பாடு வந்துள்ளது. மொரிங்கா ஒலிஃபரா எனப்படுகின்ற முருங்கையை புது உணவு நோவல் ஃபுடாக அனுமதிக்கும் விண்ணப்பத்தை ஃபுட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து நிராகரித்துள்ளதை அடுத்து இக்கட்டுப்பாடு கொண்டுவரப்பட்டுள்ளது. இதுகுறித்த பின்னணியை விளக்குகிறார் ஆஸ்திரேலிய அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் பணிபுரிந்த முன்னாள் விவசாய பேராசிரியர் ஆசி கந்தராசா அவர்கள். நேர்களே, இந்நிகழ்ச்சியில் பகிரப்படும் தகவல்கள் பொதுவானவை மட்டுமே. இதை உங்களுக்கான தனிப்பட்ட ஆலோசனையாக கருத வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம் பேராசிரியர் ஆசி கந்தராஜ் அவர்களே.
5: வணக்கம்.
0: ஆஸ்திரேலியாவில் பேசு பொருளாக இருக்கின்ற ஒரு தலைப்பில் உங்களோடு உரையாட வந்திருக்கிறேன். அது என்னவென்றால் முருங்கை தொடர்பிலான பேசு பொருள் ஒன்று. அதாவது குறிப்பாக முருங்கை வந்து ஆஸ்திரேலியாவில் தடை செய்யப்பட்டதாக நாங்கள் செய்திகள் வாயிலாக அறிகிறோம். இதை பற்றின கூடுதல் விவரங்களை எங்களுக்கு முதலில் தர முடியுமா?
5: இதில் ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கல் எரர் ஒன்று இருக்கிறது. என்னவென்றால், ஆஸ்திரேலியாவில் முருங்கை மரம் முழுமையாக தடை செய்யப்படவில்லை. ஆனால் முருங்கையில முருங்கைக்காய், எண்ணெய் போன்றவற்றை மனிதர்கள் உணவாக விற்பனை செய்வதற்கு தற்போது கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. காரணம் என்னவென்றால், அது பாதுகாப்பற்றது என்று நிரூபிக்கப்பட்டதால் அல்ல, அதன் பாதுகாப்பை உறுதியாக

0: நிரூபிக்க போதுமான அறிவியல் ஆதாரம் இல்லை என்று அதிகாரிகளால் கூறப்பட்டதால். அதாவது இந்த நீங்கள் ஒரு படத்துல பார்த்துருப்பீங்க, வடிவேலை சொல்லும் வரும் ஆனா வராது, அதே மாதிரி தான் இந்த விளையாட்டு. இந்த பாதுகாப்போ பாதுகாப்பு இல்லையோன்றதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குதுங்க, அது வந்து FSANZ என்று சொல்றது, ஃபுட் ஸ்டாண்டர்ட் ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு என்ற ஒரு ஒரு ஸ்தாபனம். இந்த நிறுவனம் முருங்கையை புது உணவு என்று சொன்னால், அதாவது நோவல் ஃபுட் ஆக அனுமதிக்கும் விண்ணப்பத்தை நிராகரித்துள்ளது. இந்த விண்ணப்பத்தை யாரோ தனிப்பட்ட ஒருவரோ அல்லது ஒரு வணிக நிறுவனமோ விண்ணப்பித்திருக்க வேண்டும். இதனால அவங்கள அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்பாங்க. அந்த இதை ஒரு வணிக அதாவது புது உணவாக அனுமதிக்கிறதுக்கு அந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் உடன்படுமோண்டு அவங்களை செக் பண்ணிக்கல. முருங்கையில உலந்தையில முருங்கைக்காய் முருங்கை விதை எண்ணெய் ஆகியவை மனித உணவாக விற்பதற்கு அவங்க தடை செய்யிருக்காங்க. ஏன்னா அதுக்குள்ள அந்த அவங்களுடைய அந்த ரெகுலேஷன்ஸோடய அது ஒத்து வரையில, அதான் காரணம்.
1: குறிப்பாக இந்த தடைக்கு அல்லது இந்த அவர்களது கண்டுபிடிப்புக்கு அவர்கள் கூறுகின்ற முக்கிய காரணங்களை சற்று விரிவாக விளக்க முடியுமா?
0: ஓ, இந்த முருங்கைக்கு அறிவியல் பேர் வந்து மொரிங்கா ஓலிஃபேரா, நாங்கள் ட்ராம்ஸ்டிக் என்று சொல்றது. அதுக்கு இன்னொரு பேர் பென்ட்ரி என்று சொல்லுவது, BEN பென்ட்ரி. இந்த முருங்கை ஆஸ்திரேலியாவில் நோவல் ஃபுட் என வகைப்படுத்தப்பட்டது. அதாவது பாரம்பரியமாக பரவலாக உண்ணப்படாத ஒரு உணவு. அதனால விற்பனைக்கு அனுமதி பெற முன்னர் பாதுகாப்பு ஆய்வு அவசியம் என்று சொல்லப்படுகிறது. அந்த வகையில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வு தகவல்கள் முழுமையற்றவை, நீண்டகால உடல்நல பாதிப்பு, அளவுக்கு மீறிய உட்கொள்ளுதல், மருந்துகளுடன் தொடர்பு போன்ற விஷயங்களில் உறுதியான தரவை அவர்கள் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று FSANZ என்ற அந்த அமைப்பு தெரிவித்திருக்கிறது. அதனால பாதுகாப்பு நிரூபிக்கப்படவில்லை என்ற அடிப்படையில விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. யாரோ ஒரு ஆள் விண்ணப்பிச்சிருக்காரு ஏதோ ஒரு பொருளுக்கு. சில சமயங்கள்ல முருங்கை பவுடர் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முயற்சித்து விண்ணப்பித்ததும் எனக்கு தெரியவில்லை. இப்போ இதன் பொருள் என்னன்னு சொன்னால், வீட்டில் முருங்கை மரம் வளர்ப்பது சாப்பிடுவது சட்டவிரோதம் இல்லை. ஆனால் சூப்பர் மார்க்கெட், கஃபே, பேக் ஃபுட் போன்ற இடங்களில் ஃபுட் இன்கிரீடியண்ட்டாக விற்பனை செய்வதோ அல்லது ரோவாக விற்பனை செய்கிறவோ கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. நான் சொன்ன மாதிரி வடிவேலுவின் வெறும் அன வராது என்ற நகைச்சுவை போன்றது. சில சப்ளிமெண்ட் ப்ரொடக்ட் மட்டும், அது ஏனோ தெரியவில்லை, தெரப்பாய்டிக் குட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் என்று சொல்லப்படுகிற TGA விதிகளின் கீழே வேறு வகையில் விற்கப்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது. அது அது ஒரு முழுமையான விளக்கம் அவர்களிடம் தெரியல.
1: சரி, அப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த முருங்கைக்காய், முருங்கை கீரை, முருங்கை சம்பந்தமான பொருட்களை நாங்கள் இப்போ பொதுவாக இந்த ஏசியன் சூப்பர் மார்க்கெட் அதில் வாங்குவது போன்று அல்லது எங்களுடைய தமிழ் கடைகளில் வாங்குவது போன்று இனி வாங்குவது சாத்தியப்படாது என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்படியா?
0: சட்டப்படி அப்படித்தான். ஆனால் இதே மாதிரி பாருங்க, முந்தியும் ஒரு 10-12 வருடங்களுக்கு முதல் இந்த கருவேப்பிலை கரை லீவ்ஸ் வந்து பேன் பண்ணாங்க. இப்போவும் அந்த கரை லீவ்ஸ் வந்து, முந்தி வந்து ஹிஜியில இருந்து கரை லீவ்ஸ் வந்தது, அது இந்த சட்டத்தின் கீழே தான் அது பேன் பண்ணப்பட்டது. ஆனால் அதுக்கிடையில எங்களுடைய ஆக்கள் எல்லாம் விடுவு எல்லாம் எல்லாரும் கிச்சி சென்று கருவேப்பமிலையை வளர்த்து இப்போ கருவேப்பமிலே இப்போ தன்னிறவா வந்துடுது எங்களோட மக்களோட வீடுகள். ஆனபடியால் வீடுகள் வழியில நல்ல வெரைட்டி நட்டால், இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கிற அந்த கோயம்புத்தூர் விவசாய பல்கலைக்கழகத்தினுடைய தோட்டக்கலை நிறுவனம் பிரிவு வந்து பெரியகுளம் அந்த இடத்துல இருக்கு. அதன் ஆராய்ச்சியின் கீழே வந்த ஒரு ஹைபிரிட் முருங்கை மரம், அது வந்து ஒரு நல்ல களி முருங்கை, நீட்டு முருங்கை. அதுதான் இப்போ இந்த குயின்ஸ்லாண்ட்ல ஒரு இலங்கை தமிழர் ஒருவர் பெருமளவில் நட்டு எல்லா இடமும் ஏற்றுமதியாகிறதும் விற்பனை ஆகிறதும். இது இப்போ இந்த முருங்கை விஷயம் வந்து எங்களுடைய ஆக்கள் மட்டும்தான் ஈடுபட்டதன்று இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆஸ்திரேலிய குயின்ஸ்லாந்தில் இருக்கிற வெள்ளையர்கள் பலரும் இதை ஒப்போஸ் பண்ணியிருக்கிறார்கள். அவர்கள் கூட இந்த இலைகள் மற்றது இந்த பவுடர் எல்லாம் விற்கிற ஆக்கள் அவர்களும் இதை ஒப்போஸ் பண்ணி அதை எதிர்க்கிற ஒரு நிலைமை இப்போ இருக்குது.
1: சரி, நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டீர்கள் பேராசிரியர், இந்த நோவல் ஃபுட் என்று சொல்லி, இந்த நோவல் ஃபுட் நான் நோவல் ஃபுட் என்று இதற்குரிய விளக்கத்தை தர முடியுமா?
0: இப்போ ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து உணவு சட்டங்களில் நோவல் ஃபுட் என்ற சொல்லுக்கு ஒரு குறிப்பிட்ட சட்ட அர்த்தம் இருக்குது. நோவல் ஃபுட் என்றால் என்ன? ஒரு உணவு அந்த நாட்டில் பாரம்பரியமாக அதிகமாக உண்ணப்படாதது, பொதுமக்கள் பயன்பாட்டில் நீண்ட வரலாறு இல்லாதது, அல்லது புதிய முறையில் தயாரிக்கப்பட்டது என்றால் அதை நாங்கள் நோல் ஃபுட் என்று அழைக்கிறது. அதைத்தான் நாங்கள் அந்த அதனுடைய வர விளக்கணும். அதாவது இந்த உணவு மனிதர்கள் சாப்பிட பாதுகாப்பானதா என்பதை முதலில் அறிவியல் ஆய்வால் நிரூபிக்கப்பட வேண்டும். அப்படி நிரூபிக்கப்படாவிட்டால் அது ஒரு நோயல் ஃபுட். ஆஸ்திரேலியாவில் இதை பரிசோதிக்கிறது வந்து ஃபுட் ஸ்டாண்டர்ட் ஆஸ்திரேலியா நியூ சவுத் வேல்ஸ், நான் சொன்னது FSANZ. அதே வேளையில் நான் நோயல் ஃபுட் என்றால் பல ஆண்டுகளாக மக்கள் வழக்கமாக சாப்பிட்டு வந்த உணவுகள், உதாரணத்துக்கு அரிசி, உருளைக்கிழங்கு, வெங்காயம், ஆப்பிள், பருப்பு, இவைகளுக்கு மீண்டும் பாதுகாப்பு நிரூபிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து நான் நோவல் ஃபுட். ஏனெனில் நீண்ட காலம் மனித பண்பாட்டு வரலாறு இங்கே ஆஸ்திரேலியாவில் இருக்குது. எனவே உடல்நல ஆபத்து பற்றி பெரிய சந்தேகம் இல்லை. இந்த இந்த உருளைக்கிழங்கு, வெங்காயம், ஆப்பிள், பருப்பு, தமிழர்கள் நூற்றாண்டுகளாக இந்த சாப்பிட்ற முருங்கைக்காய், கருவேப்பமில, வேற இந்த கீரை வகைகள் எல்லாம் இந்தியாவிலே அவை வந்து நான் நோவல் ஃபுட். ஆனால் ஆஸ்திரேலியாவிலே அது நிரூபிக்கப்படாதபடியால் அது நோவல் ஃபுட். அதுதான் பிரச்சனை. ஆனால் இன்னொரு பிரச்சனை என்னவென்றால், இந்த சட்டம் ஏன் உருவானது, இந்த நோவல் ஃபுட் நான் நோவல் ஃபுட் என்ற சட்டம் உருவானது என்ற ஒரு கேள்வி வரலாம். இந்த புதிய உணவுகள் சந்தைக்கு வரபோது அலர்ஜி ஏற்படுமா, லிவர் கிட்னி பாதிப்பு ஏற்படுமா, மருந்துகளுடன் ரியாக்ஷன் இருக்கிறதா, அல்லது கேன்சர் ரிஸ்க் இருக்குது ஒரு நீண்ட காலம், ஏன்னா அதால் இந்த முதல்ல இந்த சேஃப்டி எவிடன்ஸை காட்டு பிற விற்பனை செய் என்ற அந்த சட்டம் வந்திருக்கு. அதுண்ட அப்போ இந்த சட்டம் சொல்றது வந்து இந்த உணவு இந்த முருங்கை விஷம் என்று சொல்லியது. ஆனால் அதை நீங்கள் இந்த அபாயம் இந்த நாட்டின் சட்டப்படி முழுமையாக இத்தவரை சேஃப்டி அசஸ்மெண்ட் செய்யப்படவில்லை என்பதுதான் இதற்கு காரணம். அதனால ஆஸ்திரேலியா சட்டமைப்பில் இது ஒரு நோவல் ஃபுட் அசஸ்மெண்ட் பிரச்சனையாக மாறியுள்ளது. அதாவது இதை அந்த சரியான முறையில் அதை ப்ரூவ் பண்ணினால் இது அது வந்து நான் நோவல் ஃபுட்டாக மாறும். இப்போ இப்படி இந்த மேலே போனால் நாங்கள் இனி வெள்ளாறு, பொந்தாங்காணி, அப்புறம் அங்கால ஊர்லேருந்து வர கீரைகள் எல்லாம் சாப்பிட இல்லாத வரும் இருந்தால் இவ்வளவு நாளும் எதுவும் நடக்க இல்லை. யாரோ ஒரு ஆள் வந்து அப்ளிகேஷனை போட வைக்கலையே, அவங்க டெஸ்ட் பண்ணிடுறாங்க, அவ்வளவுதான் நடந்திருக்கு.
1: சரி, நிறைவாக ஒரு கேள்வி பேராசிரியர். இப்போ இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது அல்லது இந்த தடை வந்திருக்கிறது, இது அடுத்த கட்டமாக எப்படி இந்த நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படலாம் என்று எங்களுக்கு விளக்குங்கள். அதே போன்று இந்த தடைக்கு எதிராக என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்படுகின்றன?
0: இதை நான் முன்னர் கூறியபடி இந்தியர்கள் அல்லது இலங்கையர்கள் மாத்திரம்தான் இதற்கு எதிர்ப்பு சொல்லுகிறதுன்றில்லை. இப்போ பல வெள்ளியர்கள் குன்ஸ்டான்ல இந்த முருங்கை சாகுபடியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். முருங்கை பவுடர், முருங்கை இலை போன்றவற்றை, மற்றது முருங்கை எண்ணெய் போன்றவற்றை விற்பனையில் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இதை ப்ரொடெஸ்ட் பண்ணுறார்கள். குன்ஸ்டன்ல இப்போ ஒரு இ பெட்டிஷன் மூவ்மெண்ட் ஒன்று இருக்கிறது, எலக்ட்ரானிக் பெட்டிஷன் அனுப்பியிருக்கிறார்கள் பார்லிமெண்ட்டுக்கு. அது எப்படி வரும் என்று தெரியவில்லை. இப்போ இப்படியான ஒரு பெட்டிஷனையோ ஏதோ நாங்கள் விரும்பினால் இவன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கூட அனுப்பலாம். மற்றபடி இந்த கடையில் இப்போ சில சில சமயங்களில் சொல்லுவார்கள் ஒரு சில பொருட்கள் தடை செய்யப்பட்டு என்று சொன்னால் அதுக்கு மேலே நான் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன் என்று சொன்னால் மனித உணவுக்கு உகந்ததில் என்று ஒரு லேபிளை போட்டு விட்டால் அதை விற்கலாம். ஆனால் வேண்டவர் அதை வேண்டி சாப்பிட்றாரா இல்லையோன்றது அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. எனவே இந்த முருங்கைக்காய் நீ சண்டைக்கு வருமோ வராதுன்றதுக்கு நான் 100% சொல்லிடலாரு, பார்ப்போம் என்ன நடக்குன்னு.
1: மிக்க நன்றி பேராசிரியர் சி கந்தராஸ் அவர்களே. இந்த முருங்கைக்காய் அல்லது முருங்கை மீதான தடை, அது பற்றின தெளிவான விளக்கத்தை அளித்தீர்கள். மீண்டும் மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம்.
0: இந்த சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு உங்களுக்கும் SBS வானொலிக்கும் நன்றி.
1: ஆஸ்திரேலியாவில் முருங்கைக்காய், முருங்கை இலை, முருங்கை விதை எண்ணெய் ஆகியவற்றை மனித உணவாக விற்பதற்கு கட்டுப்பாடு வந்துள்ளது. இது குறித்த பின்னணியை விளக்கியவர் ஆஸ்திரேலிய அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் பணிபுரிந்த முன்னாள் விவசாய பேராசிரியர் ஆசி கந்தராசா அவர்கள்.
2: SBS நம்பிக்கைக்குரிய ஊடகம்.
3: SBS பன்முக பக்க சார்பற்ற ஊடகம்.
4: SBS
3: ஒருங்கிணைந்த பல்வேறு குரல்களின் ஒலி.

நேர்களே, நமது நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்களில் மதியம் 12 மணிக்கு SBS சவுத் ஏஷியன் சேனலில் நீங்கள் நேரலையாக கேட்கலாம். எமது நிகழ்ச்சிகளின் மறு ஒலிபரப்பை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் SBS 2 அலைவரிசையில் 8 மணிக்கு கேட்கலாம். எமது இணையதள முகவரியை நினைவூட்டுகிறேன், sbs.com.au/tamil. இதுவரை நிகழ்ச்சியை கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் புதன்கிழமை சந்திப்போம். விடைபெற்றுக் கொள்ளும் நான் ரேணுகா துரைசிங்கம். நன்றி, வணக்கம் நேர்களே.

അരകൂട്ടമേ സ്വാഗ അരകൂട്ടമേ സ്വാഗ അരകൂട്ടമേ സ്വാഗ

अरे घूट में स्वैग है अरे घूट में स्वैग है

0: राम भट्ट महेश भट्ट।
1: Mixing in the house.

Thank you.

साला गर्दा उड़ा दिए। अरे गर्दा उड़ा दिए।